0: ரெட்ரோஃபிட் பிரீமியம் இன்வெர்ட்டர் ஏர் கண்டிஷனர் ரூபியல் 179,999 சீட்டர் ஸ்மார்ட் வைஃபை ஃபாஸ்ட் கூலிங் சமக
1: 12,018,024,000
2: ඔබත් දිනවා රටක් දිනවන ජාතියේ මහත් ධන සම්පත ධන නිධානය වෙලදීගෙන ඔබත් කෝටිපති

0: ரகசியத்தை பாத்துரு வித் ஹசா.
1: அசனி பை என்ன விதியாக்குன சிங்கப்பூர் சித்த சிராந்தி FCID எட்ட தான் வை சிறிய சவிய சம்பந்தின் கிரண விமர்சனையகட்ட அதாலவ பிரகாஷ கலபா கனிமட்ட ஹிட்டபு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷகே பிரியவன சிராந்தி ராஜபக்ஷ மகாத்மியட்ட மூல்ய அபராத விமர்சன கொட்டாசே அமுய் ஈயே பெனி சிட்டின் லெச தனும் திய தத் அயேஹி நொபெமினி பவ உசாஸ் போலீஸ் நிலதாரியக் பேவசிய கிரதே சிங்கப்பூர் யான அத்தரே தமாய் மங்கி தன்னை ஏர்போர்ட்டுக்கேதி தீல திபுடே மே கந்தவீம் பவுலி காட்டிட அரி காலந்தரைக்க பாப்பா கனிக் தித்தர புட்டுவேக் வேட்டனவா உசாவி என்று தீன கொட்ட அம்மலாட் சனீப்பனே புத்தால ஹிடகேவால் வல நீ வந்து மினிசுண்ட வேண வேட கரண்ட் வேலாவாக தீண்டு நேத்து எத்திதே
0: சியத பாத்தரே விதாசா உதே ஹதை பனகட
2: அலுமினியம் அலுமினியம் மனே
3: மாத்மே அதான்சலே ஃப்ரைட் ரைஸ் வேணாய் ஹோட்டலே ஃப்ரைட் ரைஸ் வேணாய் திக்கம ஃப்ரைட் ரைஸ் உனாட்ட குவாலிட்டிய வேணாஸ்
4: ஹொந்தம பிரமித்திய சாத்துக கரண ISO சகா SLS சாத்துகலாத் அலுமேக்ஸ் அலுமினியம் ஓன தராம் அலுமேக்ஸ் நாம் இஸ்தரா
5: ஓஃபிட் பிரீமியம் இன்வெர்ட்டர் ஏர் கண்டிஷனர் ரூபியல் 179,999 வீசிட்டர் ஸ்மார்ட் வைஃபை ஃபாஸ்ட் கூலிங் சமக 12,000 18,000 24,000 BTU பலின் பூவா வகக்கீமக் சமக லங்காவே அடுமமிலட்டர் அதுமமிலதீ கண்ண அமதாண்ட 0.7 திசை பணஸ்திக்கை தியாயிதீச்.

0: ரகசியத பாத்துரு வித் ஹசா.
1: அசனி பை என்ன விதியாக்குனே சிங்கப்பூர் சித்த சிராந்தி FCID எட்ட தன்வை சிறிய சவிய சம்பந்தேன் கிரண விமர்சனேகட அதாலவ பிரகாஷ கலபாக நீமட்ட ஹிட்டபு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷகே பிரியவன சிராந்தி ராஜபக்ஷ மகாத்மியட்ட மூல்ய அபராத விமர்சன கொட்டாசே அமுயே ஈயே பெனி சிட்டு லெச தனும் திய தத் அயேஹி நொபெமினி பவ உசாஸ் போலீஸ் நிலதாரி பவசிய கிரதே சிங்கப்பூர் யான அத்தரே தமாய் மங்கி தன்னே ஏர்போர்ட்டுக்கேதி தீலதிபுடே மே கந்தவீம் பவுலி காட்டி தாரி கலந்தரேக்க பாப்பா கனெக் தித்திர புட்டுவேக் வேட்டனவா உசாவியெண்ட தீனக்கொட்ட අම්මලට සනීපන පුතාල හිරගෙවල් වල මේ මන්ද මිනිසුන්ට වෙන වැඩක් කරන්න වෙලාවක් තියෙන්නේ නැතුව ඇති නේද?
0: සියද පාත්‍රේ විදහසා උදේ 7:50ට
2: ඕෆි ප්‍රීමියම් ඉන්වර්ටර් එයාර් කන්ඩිෂනර් රුපියල් 179,999 සිට ස්මාර්ට් වයිෆයි ෆාස්ට් කූලින් සමග 12,000 18,000 24,000 BTU වලින් පූවා වගකීමක් සමග ලංකාවේ අඩුම මිලට අඩුම මිල දී ගන්න අමතන්න 0266 252 3020.
3: After A-levels, minds explore karana ready da. Enroll BSc Honours Psychology degrees at SLIT. Adama idum karana www.slit.lk. SLIT and HEMAS adhyapane saha saukhya sathkare samuhika shakti.

0: ஹாஸ்யத பாத்துரே வித் ஹாசா.
1: அசனி பை என்ன விதியாக்னே சிங்கப்பூர் சிட்ட சிராந்தி SCID எட்ட தன்வாய் சிறிய சவிய சம்பந்தின் கிரண விமர்சனையகட அதாலவ பிரகாஷ கலபா கனிமட்ட ஹிட்டபு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷகே பிரியவன சிராந்தி ராஜபக்ஷ மாத்மியட மூல்ய அபராத விமர்சன கொட்டாசே ஹமுயி ஈயே பெனி சிட்டின் லெச தனும் திய தத் ஐயேஹி நொபெமினி பவ உசாஸ் போலீஸ் நிலதாரியக் பேவசிய கிரதே சிங்கப்பூர் யான அத்தரை தமாய் மங்கிதன்னே ஏர்போர்ட்டுக்கேதி தீலதிபுடே மே கந்தவீம் பவுலி காட்டிட ஹரி கலந்தரைக்க பாப்பா கனிக் தித்தர புட்டுவேக் வேட்டனவா உசாவி எண்டு தியன கொட்ட அம்மலாட் சனீப்பனே புத்தால ஹிரகேவால் வல நீ வந்த எமினிசுண்ட வேண வேடாக் கரண்ட் வேலாவக் தியன்ற நேத்து ஏதிதே
0: சியதா பாத்தரே விதாசா உதே ஹதைப்பனகட்ட

0: சத்தியத பாத்துரு வித் ஹசா.
1: அசனி பை என்ன விதியாக்னே சிங்கப்பூர் சித்த சிராந்தி SCID எட்ட தன்வை சிரிலிய சவிய சம்பந்தேன் கிரண விமர்சனையகட அதாலவ பிரகாஷ கிளபா கனிமட்ட ஹிட்டபு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷகே பிரியவன சிராந்தி ராஜபக்ஷ மாத்மியட மூல்ய அபராத விமர்சன கொட்டாசே அமுயே ஈயே பெனி சிட்டு லெச தனும் திய தத் அயேஹி நொபெமினி பவ உசாஸ் போலீஸ் நிலதாரி பேவசிய கிரதே சிங்கப்பூர் யன அத்தரே தமாய் மங்கிதன்னே ஏர்போர்ட்டுக்கேதி தீலதிபுடே மே கந்தவீம் பவுலி காட்டிட ஹரி கரதரேக பாப்பகனிக் தித்ர புட்டுவேக் வெட்டனவா உசாவியெண்ட தீனகொட்ட அம்மலட் சனீபனே புத்தால ஹிடகேவல் வல நீ மந்த எமினிசுண்ட வென வெடக் கரண்ட் வெலாவக் தீன்ட நேது எதிதே
0: சியத பாத்தரே விதாசா உதே ஹதை பனஹட හොඳම මිලට අදම ගන්න සිංහගිරියකට එන්න Samsung, Hisense, Panasonic, SGL ඇතුළු හොඳම මාදිලි සඳහා 60% දක්වා වට්ටම් මාස 60% දක්වා පොලි රහිත වාරික ගෙවීමේ ක්‍රම සැප්තැම්බර් 30 වෙනිදා දක්වා පමණයි. ඉක්මන් කරන්න අදම එන්න ළඟම ඇති සිංහගිරි ප්‍රදර්ශනාගාරයට.

0: ரகசியத பாத்துரு வித் ஹசா.
1: அசனி பை என்ன விதியாக்னே சிங்கப்பூர் சித்த சிராந்தி FCIDயட்ட தன்வை சிரிலிய சவிய சம்பந்தேன் கிரண விமார்சனேகட அதாலவ பிரகாஷ்யக் லபாகனீமட ஹிடபு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷகே பிரியவன சிராந்தி ராஜபக்ஷ மாத்மியட மூல்ய அபராத விமர்சன கொட்டாசே ஹமுயே ஈயே பெனி சிட்டு லெச தனும் திய தத் அயேஹி நொபெமினி பவ உசாஸ் போலீஸ் நிலதாரியக் பவசிய கிரதே சிங்கப்பூர் யன அத்தரே தமாய் மங்கிதன்னே ஏர்போர்ட்டுக்கேதி தீலதிபுடே மே கந்தவீம் பவுலி காட்டிட ஹரி கரந்தரேக பாப்பகனிக் தித்திர புட்டுவேக் வெட்டனவா உசாவியெண்ட தியனகொட்ட අම්මලට සනීප නෑ පුතාල හිරගෙවල් වල මේ මන්ද මේ මිනිසුන්ට වෙන වැඩක් කරන්න වෙලාවක් තියෙන්නේ නැතුව ඇති නේද
0: සියත පාත්‍රේ විදහාස උදේ 7:50ට